வணக்கம் சொந்தங்களே, வணக்கம் சொந்தங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. இன்று இன்னைக்கு ஒரு புதிய பயணத்தோடு, இனி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்மளோட நிகழ்ச்சி ஒரு புது பொழிவுடனும் ஒரு புதிய புதிய கண்டென்ட்ஸோடனும் நம்மளுடைய ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்துக்கு தேவையான நல்ல நல்ல தகவல்களுடனும் மாணவர்கள், அப்புறம் வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் சமூக நிகழ்வுகள், நிறைய வெற்றி கதைகள், அதுக்கப்புறம் வாழ்க்கை அனுபவங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் த்ரீசிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். மனம் முதல் மக்கள் வரை நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இது இதுக்கப்புறம் வந்து நம்ம வெறும் ஒரு மியூசிக் ப்ரோக்ராமாக மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய கம்யூனிட்டிக்கான ஒரு அழகான பிளாட்ஃபார்மாக நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய முதல் கான்டென்ட் என்னன்றதை பார்க்கலாமா? நீங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தமிழ் பர்சனா? இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ரெசிடெண்டா? ஸோ ஹூமவர் இட் இஸ், இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம எல்லாரும் இதை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து ஆஸ்திரேலியன் சென்சஸ். நிறைய பேருக்கு சென்சஸ்னா என்னன்றது தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சாலும் இது நமக்கு வந்து அவசியமாக, நாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் நான் வந்து ஒரு ஷேர்ட் ஹவுஸில் இருக்கேன், என்னோடய லேண்ட்லார்டு வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும். அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், சென்சஸ்னால் என்ன? சென்சஸ் என்பது ஆஸ்திரேலியா ஃபுல்லாக இருக்கிற 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நார்மலாக நம்மளோட ஊர்லலாம் எடுக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும். இதில் கவர்மெண்ட் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எந்த ஏரியாவில் அதிகமாக மக்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு, ஃபேமிலிஸ் எவ்வளவு, கம்யூனிட்டிஸ் எவ்வளவு, இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிட்டி சர்வீசஸ், ஃபண்டிங், இதெல்லாமே வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்சஸ் வந்து செய்யணுமா? ஆமாம், கண்டிப்பாக, டெஃபினெட்லி செய்யணும். ஸோ இந்த சென்சஸ்க்கு வந்து நாம் என்ன வீசாவில் இருக்கிறோம், என்ன ஒரு கேப்பபிலிட்டியில் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. ஸோ இந்த சென்சஸ்க்கு நீங்கள் எந்த வீசாவாக இருந்தாலும், எதர் இட் இஸ் டெம்பரவரி வீசா ஆர் ஸ்டூடெண்ட் வீசா, இல்லை ஒர்க்கிங் ஹாலிடே, இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ட், இல்லை சிட்டிசன்ஸாகவே இருந்தாலும், எல்லாருமே வந்து சென்சஸ் நைட் ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கவுண்ட் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஷேர்ட் ஹவுஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் வந்து ஒரு ஷேர்ட் ஹவுஸில் இருக்கிறேன். எப்படின்னா, ஒரு நான் 10 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் நானும் ஒரு ஆளாக அங்கே வந்து இருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களாவே தனியாக வீடு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களோட வீட்டில் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் லேண்ட்லார்ட் வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காட்டியும், உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் சொல்லாட்டியும், ஹவுஸ் லீடர் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேறு வேறு வீட்டில் தனித்தனியாக இருக்கிறாங்க. பட் என்னோடய வீடு எப்படின்னா, எங்கள் லேண்ட்லார்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் அந்த சென்சஸ் ஃபார்ம் பற்றி எங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணாதவங்களுக்கு பெனாலிட்டிஸும் உண்டுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாம் வந்து அந்த நம்மளுடைய லேண்ட்லார்ட் கிட்ட வந்து இதை பற்றி கேட்கலாம். எதர் உங்களுக்கு லேண்ட்லார்ட் கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வராட்டியும், நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா போஸ்ட் பாக்ஸ்லேயும் ஒரு லெட்டர் வந்து இந்த சென்சஸ் பற்றி இருக்கும். நானும் இந்த ரீசன்ட் டேஸில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கையில் எல்லா வீட்லேயுமே பார்த்தேன், எல்லா வீட்லேயுமே இந்த லெட்டர் வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அவங்களுடைய போஸ்ட் பாக்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி லெட்டர் வந்து நீங்கள் எடுக்க முடியலன்னா, ஏபிஎஸ் வெப்சைட்டில் இண்டிவிஜுவல் ஃபார்ம் வந்து நீங்களே ரெக்வஸ்ட் பண்ணலாம். ப்ரைவசி வேணுமானால் நீங்கள் ஷேர்ட் ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து சென்சஸ் வந்து தனியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஏபிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபார்மை ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்சஸை வந்து பதிவு பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் உங்களுடைய மெயில் பாக்ஸில் இந்த லெட்டர் வந்து வந்திருக்கும். ஒருவேளை
லெட்டர் வந்திருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணலாம். லெட்டர் வரலைனாலும் நீங்கள் வந்து ஏபிஎஸ் வெப்சைட்டில் உங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி செய்ய போகிறது என்னென்னா, நம்ம வீட்டில் தமிழ் தான் பேசுகிறோம் அப்படின்றதையும் நம்ம அங்கே வந்து பதிவு பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இங்கே எல்லாரும் வந்து தமிழாக்களோட தான் இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வி தான். பட் ஸ்டில் நாம் எந்த வீட்டில் இருந்தாலும் நம்மளுடைய மதர் டங்கை நாம் யூஸ் பண்ணுறோன்றத நாம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் இந்த விஷயத்தில். ஸோ உங்களுடைய சென்சஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணல, அதில் ஒரு கேட்டகரி இருக்கும், வாட் ஆர் தி லாங்குவேஜஸ் யூ ஸ்பீக் அட் ஹோம் அதர் தென் இங்கிலீஷ் அப்படி சொல்லிட்டு. இங்கிலீஷ் தவிர நீங்கள் வீட்டில் வேறு என்ன லாங்குவேஜ் வந்து பேசுகிறீங்க அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து தமிழ் நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிடுங்க. ஏன்னா அந்த டேட்டா வச்சு தான் தமிழ் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஃபண்டிங், டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், ஃபியூச்சர் பிளானிங், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பிளான் செய்யும். ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டிக்கும் நமக்கும் நமக்கு அப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் இது அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல், நம்மளுடைய சென்சஸ் வந்து வீசா செக்கிங்காக கிடையாது, ஏடிஓக்கும் இல்லை, அதே மாதிரி நம்மளுடைய டேக்ஸ் இந்த இதுக்கும் நம்மளுடைய சென்சஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இமிக்ரேஷன் செக்கிங், இமிக்ரேஷன் செக்கிங் இது எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்மளுடைய பாப்புலேஷன் செக்கிங்காக தான், எந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு அதை பொறுத்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே அலாட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கவர்மெண்ட் அந்த இதுலேருந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் ட்ரீஸ்யார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. ஸோ நாம் இன்னைக்கு நம்மளுடைய ஆஸ்திரேலியா சென்சஸ் டேல நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய சென்சஸ் ஃபார்மில் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ முதலாக எடுத்தோன்னே வந்து நம்மளுடைய நேம் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் நெவர் மேரிட் ஒரு சிங்கிள் இதுக்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து அபொரிஜினல் டெரஸ்ட்ரேட் ஐலாண்டர் இந்த இது கேட்டகரி கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து வேர் டிட் யூ லிவ் 1 இயர் எகோ அப்படி கேட்குறாங்க. அது நம்மளுடைய கரண்ட் ஆஸ்திரேலியன் அட்ரஸ் இல்லைன்னா ப்ரீவியஸ் ஆஸ்திரேலியன் அட்ரஸ் ஆர் எல்ஸ் இந்தியாவோட அட்ரஸ் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வேர் டிட் யூ லிவ் 5 இயர்ஸ் எகோன்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ வேறு கண்ட்ரியாக இருந்தால் நம்ம இந்தியானா வந்து நம்ம எந்த சிட்டி, எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்றத நம்ம வந்து பதிவு பண்ணணும். அடுத்து ஆஸ்திரேலியன் சிட்டிஸ்னா அந்த க்வெஸ்சன். அதுக்கடுத்து கண்ட்ரி ஆஃப் பர்த் கேட்குறாங்க, என்ன கண்ட்ரியில் பிறந்தது. கண்ட்ரி ஆஃப் மதர்ஸ் பர்த் வந்து கண்ட்ரி மதர் வாஸ் பார்ன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து கண்ட்ரி ஃபாதர் வாஸ் பார்ன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து எனி அதர் லாங்குவேஜ் ஸ்போக்கன் அட் ஹோம் அப்படி கேட்குறாங்க. இங்கிலீஷ் தாண்டி நம்ம வேறு ஏதாச்சும் பேசுகிறோமா அப்படின்றது. இந்த கேட்டகரி தான் நம்ம போட வேண்டிய கேட்டகரி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். நம்ம இங்கே தான் வந்து தமிழ்ன்றதை பதிவு பண்ணணும், எஸ்னு போட்டு தமிழ்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கடுத்து வந்து ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்ன்றத பதிவு பண்ணாதான் நம்மளுடைய கம்யூனிட்டிஸ்க்கு இதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபண்டிங், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவு வெல் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன பதில்ன்றத போட்டுக்கணும். அதுக்கடுத்து ஆன்சிஸ்ட்ரி, நம்மளுடைய பூர்வீகம் எங்கன்றது கேட்குறாங்க. இதர் அது நம்மளுடைய தமிழாக்கள் பெரும்பாலும் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த நாடுகளில் இருக்கிறது உண்டு. பூர்வீகம் வந்து இந்தியாவா இல்லை ஸ்ரீலங்காவா என்ன நாடுன்றதை போட்டுட்டு தமிழ்ன்றதை நம்ம அந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுடைய ரிலீஜன் கேட்குறாங்க, அது நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து அசிஸ்டன்ஸ் அண்ட் ஹெல்த், நமக்கு வேறு என்ன சரி ஹெல்ப் வந்து தேவையா நம்மளுடைய ஃபிசிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேபி நீட் ஹெல்ப் வித் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் நீட் ஹெல்த் வித் பாடி மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ், நீட் ஹெல்ப் வித் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து நீட் ஹெல்ப் ஃபார் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சில் உள்ளவங்க இல்லை மென்டலி சேலஞ்சில் உள்ளவங்களுக்கான கேட்டகரி இது வந்து. ஸோ எனி லாங் டேர்ம் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதாவது உடல்நல குறைவு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். அதுக்கடுத்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன், நம்மளுடைய செக்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன், நம்ம என்ன படிச்சிட்ருக்குறோமா இல்லை படித்து முடிச்சிட்டோமா அப்படின்றத நம்ம இதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதர் அட்டெண்டிங் ஸ்கூல் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கூல் கம்ப்ளீட்டட் அது கேட்குறாங்க. அதுக்கடுத்து கம்ப்ளீட்டட் குவாலிஃபிகேஷன் என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளவங்க இல்லை வந்து ஸ்டில் ஸ்டடிங்கிறது நம்ம போடணும். அட்டெண்டிங் ஸ்கூல் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ற கேட்டகரி ஃபஸ்ட்டில் உள்ளதில் நாம் வந்து நம்ம ஃபுல் டைம் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணால் சரி, அதில் நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. நம்ம என்னதான் வந்து ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்டடி வந்து ஃபுல் டைம். ஸோ அதை நம்ம ஃபுல் டைம்ன்றதான் மென்ஷன் பண்ணணும். பார்ட் டைமாக ஸ்டடி புக் பண்ணியிருக்கிறவங்க, அதாவது இந்த ஒர்க் வீசாஸில் உள்ளவங்க வந்து அது பார்ட் டைம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கரண்ட் கோர்ஸ் நம்ம என்ன படிக்கிறோன்றதை கேட்குறாங்க, அதை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட், நாம் என்ன வேலை செய்கிறோம் இங்கே அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ டிட் யூ ஹாவ் அ ஜாப் லாஸ்ட் வீக்ன்றது அவங்களுடைய முதல் கேள்வி. நம்ம இப்போ கடந்த வாரம் வந்து எதுவும் வேலை இருந்துச்சா, நமக்கு வேலை செஞ்சோமா அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் தென் அடுத்து வாஸ் த ஒர்க் ஃபார் அண்ட் எம்ப்ளாயர் ஆர் ஓன் பிஸ்னஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம செஞ்ச வேலை வந்து எதுவும் எம்ப்ளாயருக்கா இல்லை நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ்க்கா அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும். எம்ப்ளாயர்னால் எம்ப்ளாயர்னு டைப் பண்ணி அது என்ன எம்ப்ளாயர் அப்படின்றத நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஓன் பிஸ்னஸ் ஆர் கான்ட்ராக்டர் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எய்தர் ஊபர், டோடேஷ் இந்த மாதிரி பண்ணுறவங்க ஏபிஎன் ஒர்க் பண்ணுறது அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். சிம்பிளி எம்ப்ளாயர்ன்றது வந்து டிஎஃப்என் கேட்டகரி, அதுக்கடுத்து ஓன் பிஸ்னஸ்ன்றது வந்து ஏபிஎம் கேட்டகரி. ஸோ பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறது ஏபிஎனில், அதை வந்து நீங்கள் கீழே வந்து ஓன் பிஸ்னஸில் போடாமல் எம்ப்ளாயர்னு போட்டு அந்த இதிலே நீங்கள் போடுறது நல்லது. அதுக்கடுத்து நம்மளுடைய மெயின் ஆக்குபேஷன், நம்ம மேபி ஒரு சிலர் நிறைய ஒர்க்ஸ் வந்து செய்வாங்க, அதில் நம்மளுடைய மெயின் ஆக்குபேஷன் என்னன்றதை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும் இந்த இதில் வந்து. அடுத்து நம்மளுடைய ஒர்க் பிளேஸோட அட்ரஸ், நீங்கள் எத்தனை ஒர்க் செஞ்சாலும் அத்தனை ஒர்க்குடைய அட்ரஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் அந்த ஸ்டோருடைய அட்ரஸ் என்ன இருக்குது அப்படின்றத மேப்பில் பார்த்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிங்கன்னா சரி.
அடுத்த கேள்வி வந்து, ஹவு டிட் யூ ட்ராவல் டு ஒர்க் ஆன் டியூஸ்டே 11 August அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது அந்த நாள் வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, அந்த நாளையில் நீங்கள் ஒர்க்குக்கு வந்து என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதர் இட்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம காராக, ட்ரெயினாக, பஸ்ஸாக, அந்த மாதிரி என்ன ஒரு டிரான்ஸ்போர்ட்ன்றதை பர்டிகுலர்லி நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதர் பை வாக்னால் நம்ம பை வாக்குன்றதை போடணும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லை டிட் நாட் ஒர்க், என்னவோ அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு போடாமல் இப்போ ட்ரெயின் அண்ட் ட்ராம் ரெண்டுத்தில் போகிறீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ட்ராம் அப்படின்றத நம்ம போடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி, நம்மளோட மெயின் ஜாபுடைய இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்றதை கேட்குறாங்க. ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ பிபியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பெட்ரோல் செட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரீட்டெயில் அண்ட் ஃபியூல் சர்வீசஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு KFC அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் அந்த Airbnb அந்த மாதிரி செய்யறதுனா கிளீனிங் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம பர்டிகுலர்லி மென்ஷன் பண்ணதில்ல. அடுத்தது வந்து டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேட்டட் பை எம்ப்ளாயர் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. நம்மளுடைய எம்ப்ளாயர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போது 3CR ஒர்க் பண்ணுறேன், இது வந்து எனக்கு கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ கம்யூனிகேஷன் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த இதை வந்து நம்ம அதில் போட்டால் சரி. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் வந்து எந்த ஒர்க்கோ அது என்ன பிஸ்னஸ்ன்றதை நீங்கள் அந்த கேட்டகரியில் மென்ஷன் பண்ணணும். இதுக்கடுத்து வந்து உங்களுடைய எம்ப்ளாயரோட மெயின் சர்வீஸ் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்றதில் உள்ள ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் சொன்னது தான். ஸோ இப்போ நான் எங்களுடைய மெயின் சர்வீஸ் வந்து மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ இதை தான் நாங்கள் வந்து அந்த கேட்டகரியில் நாங்கள் போடுறது. என்னோடய எம்ப்ளாயருடைய மெயின் ப்ரொஃபஷன், மெயின் சர்வீஸ் வந்து மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங், கம்யூனிகேஷன் அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ வந்து KFC-ஆ ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து நம்ம ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த இதெல்லாம் நம்ம இதில் இன்வால்வ் செய்யலாம். அதே மாதிரி இப்போது வேறு ஏதோ ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம்னா, ஸோ சர்விங் ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டு கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி நம்ம இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி அடுத்த க்வெஸ்சன், அதர் க்வெஷன்ஸில் வந்து ஹாவ் யூ எவர் சர்வ்ட் இன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படி கேட்குறாங்க. ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டோம் அதில், மேபி இங்கே உள்ள சிட்டிசன்ஸ் இல்லை பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவங்களுக்கான க்வெஷனில் அவங்க வேணால் அதில் எஸ் போட சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நோதா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அடுத்த க்வெஷ்சன்ஸ், இன் த லாஸ்ட் 12 months ஹாவ் யூ டன் அன்பெய்டு வாலண்டரி ஒர்க். ஸோ நீங்கள் என்ன சரி அன்பெய்டு வாலண்டரி ஒர்க் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் அதை வந்து எஸ்ன்னு போட்டு இந்த ஒர்க் நான் செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்ன எங்கேயாச்சும் நீங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஏதாச்சும் கம்யூனிட்டிக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம அதில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது, லாஸ்ட் வீக் டிட் யூ டூ அன்பெய்ட் டொமஸ்டிக் ஒர்க் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சது, அதுக்கு நீங்கள் காசு கிடைக்காம அந்த மாதிரி உள்ளதாகவும் இருக்கலாம். அந்த இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்பெய்ட் டொமஸ்டிக் ஒர்க்கில் உங்களுடைய வாலண்டியரிங் சர்வீஸையும் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அன்பெய்டுன்றதில் நீங்கள் என்னையாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காசு வந்து கிடைக்காம மேபி ஒரு சீட் மாதிரி நடந்ததையும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து, இந்த லாஸ்ட் 2 weeks ஹாவ் யூ லுக்ட் ஆஃப்டர் அ சைல்டு வித்தவுட் பே, அது வந்து என்ன சரி அந்த நேனி ஆப்ஷன்ஸ் மாதிரி, பேபி சீட்டர் ஒர்க்ஸ் வந்து யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் மாதிரி நம்ம செஞ்சுருந்தா எஸ் ஆர் நோ ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் போடுறதுக்கும். அதுக்கடுத்து, இந்த லாஸ்ட் 2 weeks ஹாவ் யூ ப்ரொவைடட் அன்பெய்ட் கேர் டு அ ஃபேமிலி மெம்பர் பிகாஸ் ஆஃப் டிசபிலிட்டி, இல்னஸ் ஆர் ஓல்ட் ஏஜ். ஸோ இது வந்து பெரும்பாலும் ஃபேமிலிஸ் கூட தங்கியிருக்கிறவங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஈஸியான பதில் இருக்கும். ஸோ மற்றபடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதுக்கான ரீசன் வந்து நோ தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து, டு யூ அக்ரி டு கீப் யுவர் இன்ஃபர்மேஷன் இன் த நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா? ஆப்வியஸ்லி இதுக்கு ஓகே எஸ் கொடுக்கலாம்,
ஸோ அது அவங்கவுங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளோதான் சென்சஸ். ஸோ யாரும் வந்து மறந்துடாதீங்க, கம்பல்சரி சென்சஸ் நைட் அன்னைக்கு நம்ம இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவரைக்கும் உங்களுடைய லேண்ட்லார்ட் கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரலனா எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் லேண்ட்லார்டை தொடர்பு கொண்டு இதுக்கு பற்றி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈதர் உங்களுக்கு லேண்ட்லார்டை தொடர்பு கொள்ள எந்த ஆப்ஷனும் கிடைக்கலனா நீங்களே டைரெக்டாக வந்து ஏபிஎஸ் வெப்சைட்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே 2026 சென்சஸ்ன்றது தான் அதில் ஸ்டார்டில் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து எப்படி நம்ம இதை வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி சப்மிட் பண்ணலாம் நம்மளுடைய சென்சஸை அப்படின்றது கூகுளே வருது. வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணியே நீங்கள் உள்ளே போயிட்டு பண்ணலாம். ஏன்னா அதுக்குன்னே ஒரு தனி கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஏபிஎஸ் வெப்சைட்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஏபிஎஸ் வெப்சைட் ஆஸ்திரேலியா. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வருது info.census.abs.gov.au அப்படின்ற ஒரு வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்டில் 2026 சென்சஸ் கம்ப்ளீட் யுவர் சென்சஸ் நவ் எவ்ரி ஆன்சர்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஓப்பன் ஆகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி கண்டினியூ டு சென்சஸ் ஃபார்ம் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஓப்பன் ஆகுது. அதில் போனீங்கன்னா திருப்பி அதில் கண்டினியூ டு சென்சஸ் ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்சஸை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சிம்பிள் தான் நம்மளுடைய சென்சஸ். நம்மளுடைய சென்சஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது, ஏன்னா ஒரு ஒரு ரெசிடென்ட்டும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு மேட்டர்ஸ் தான். ஸோ நம்மளுடைய சென்சஸை பதிவு பண்ண வேண்டியது நமக்கும், நம்ம சுற்றி உள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்மளுடைய தமிழ்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுபானின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இதுமான முதல் மக்கள் வரை தொடர்ந்து நாம் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா சென்சஸ் அண்ட் சென்சஸ் நைட் பற்றி நாம் தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சென்சஸ் எதனால் எடுக்கிறாங்கன்றதை பார்த்தோம், அதுக்கடுத்து சென்சஸ் ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சென்சஸ் இதோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, இந்த சென்சஸ் பண்ணலைன்னா நமக்கு ஏதாச்சும் பெனாலிட்டி இருக்கா அப்படின்றத நான் சொன்னேன். ஆப்வியஸ்லி எஸ், நம்ம எல்லாருக்கும் வந்து பெனாலிட்டி இருக்குது இந்த சென்சஸ் நம்ம பண்ணலைன்னா. ஆஸ்திரேலியா சென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட் வீசா ஹோல்டர்ஸும் சென்சஸ் நைட் ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணணும் கம்பல்சரியாக. ஸோ நார்மலி

இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ் எல்லா ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து ரிமைண்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் லீஸ் வந்து உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மெயில் வரும். வரலனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் உங்களுடைய லெட்டர் பாக்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள், அங்கே உங்களுக்கு அந்த மெயில் லெட்டர் வந்திருக்கா அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே நடக்காட்டியும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாமளே வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சென்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஆஃபிஷியல் ரிட்டன் ஆக்ஷன் வந்து அனுப்பலாம். அந்த டைரக்ஷனையும் இக்னோர் பண்ணுனா ப்ரொசெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபைன்ஸ் நமக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்படி நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் வெப்பில் போயிட்டு நீங்கள் ஏபிஎஸ் வெப்சைட்னு டைப் பண்ணிங்கனாலே அதில் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் லிங்க் தான், இட்ஸ் கால்ட் info.census.abs.gov.au. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா 2026 சென்சஸ்ன்ற கேட்டகரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூ டு சென்சஸ்ன்றது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுமோ, உங்களுடைய கேட்டகரிஸில் நீங்கள் என்னென்ன பதில் சொல்லணுமோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இந்த 2026 சென்சஸ்க்கு நான் காம்ப்ளையன்ஸுக்கு அப் டு 364 பர் டே ஏயுடி நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது $364 ஏயுடி நமக்கு ஃபைன் வரும். ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு 3640 பெனாலிட்டி கொடுப்பாங்களாம். ஆனால் இப்படி ஃபீஸ் வந்து இம்மிடியட்டாக போட மாட்டாங்க, இதர் அதுக்கு ரிமைண்டர், ஃபாலோஅப், லீகல் ப்ராசஸ் இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜென்ரலி வரும். ஸோ சேஃப் ஆப்ஷன் நம்ம எல்லாருமே வந்து சென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, அதே மாதிரி அன்னெசரின்னு நினச்சி தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னா இந்த பெனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம உழைக்கிற காசு அதிலே போய் போட்டுட்டு வராமல் நாம் வந்து அதை செய்கிறது சரி. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய இரவின் தாளாட்டுகள் பேஜில் நான் இன்றைக்கி வந்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன், போஸ்ட் போடுறேன். எல்லோரும் மறக்காமல் இதை வந்து ஃபில் பண்ணி இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிருங்க, ஏன்னா இது நமக்கு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஸோ அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் திங். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, செகண்ட் திங். அண்ட் தென் தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, யாரும் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக டேக்ஸ் லாச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ தொடர்ந்து நாம் கேட்டுட்ருக்கிறது இரவின் தாளாட்டுகள், மனம் முதல் மக்கள் வரை.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ அடுத்தபடியாக நாம் வந்து மூவ் ஆக போகிற கேட்டகரி தான் ஸ்டூடெண்ட் கார்னர், நமக்கு தேவையான இன்ஃபோ. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட ஒரு சின்ன அட்வைஸ், ஸோ நீங்கள் வந்து கூகுள் மட்டும் நம்பி வராதிங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து நிறைய இன்டேக்ஸ், நிறைய யூனிக் வந்து வித்தியாச வித்தியாசமான இன்டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது ஆர்எம்ஐடின்ற பார்க்கையில் அது வந்து பிப்ரவரி இன்டேக், ஜூலை இன்டேக், அக்டோபர் இன்டேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது பாண்ட் யூனிவர்சிட்டின்னு பார்த்தா செப்டம்பர் இன்டேக்ஸ் இருக்குது. ஸோ டீக்கின் யூனிவர்சிட்டிக்கு நவம்பர் இன்டேக்ஸ் இருக்குது. ஒரு ஒரு யூனிக்கும் வந்து இன்டேக் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா கம்யூனிட்டிஸையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் தமிழ் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி, மெல்பர்ன் தமிழ் அசோசியேஷன், விடிஏ, அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள லோக்கலான நிறைய ஆஸ்திரேலியன் கம்யூனிட்டிஸ் கூட, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் லோக்கலான நிறைய நியூஸ் எல்லாத்தையும் வந்து நம்பாதீங்க. கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபேக் ஃபால்ஸ் நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் வீசா பற்றி டைரெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலும், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுனாலும், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆஃபிஷியலான ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன மாதிரி நிறைய பேர் இந்த இமிக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ள நியூஸ் எல்லாம் வந்து எடுத்தோன்னு நம்புறது அது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்ராட் ஸ்டடிஸ் பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியன் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸும் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தடவைக்கு நிறைய தடவை அதை ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய சரியான வெப்சைட்ஸில் அனலைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ பெரும்பாலும் நாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது சாட்ஜிபிடி, கிளாட் ஏஐ, இது எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த ஏஐ வந்து எப்பயுமே ஒரு தப்பான ஒரு வெப்சைட்டை எடுத்துக்காட்டாக கொடுக்காது. அது கொடுக்கறது ஆஃபீஷியல் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி தான் நமக்கு கொடுக்கும். ஸோ ஸ்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எல்லாத்தோடைய ஆஃபீஷியல் வெப்சைட்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் வெப்சைட், அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் வெப்சைட், அதுக்கப்புறம் எந்தெந்த ஏபிஎன், டிஎஃப்என், இந்த மாதிரி ஜென்ரலான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்து வரப்போகிற வாரங்களில் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் வரப்போகிற ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக, இல்லை இப்போது ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டண்ட் வந்து அக்காமடேஷன். ஸோ அங்கேருந்தே நீங்கள் அக்காமடேஷனை பார்த்து வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆர்எல்ஸ் உங்களுக்கு அக்காமடேஷன் வந்து கிடைக்கலையா, அதிகமாக நீங்கள் வந்து தேட வேண்டிய வெப்சைட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் பாருங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, புதுசாக வரவங்க எடுத்த உடனே ரியல் எஸ்டேட் மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு ஒரு வீடாக பிடிக்கிறத விட, ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வேறு ஏதாச்சும் மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி சொல்லி வச்சு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ராடுக்கு, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு மெல்பர்னுக்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா, அதுக்காண்டி நம்ம வந்து சீக்கிரமே ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு மொபைல் நம்பரோ நம்ம வந்து சீக்கிரம் லான்ச் பண்ணலாம். அதுக்கிடையில் இப்போ நீங்கள் வந்து மெல்பர்னுக்கு வரப்போகிற ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஒன்று தேவைன்னா, நீங்கள் டெஃபினெட்லி நம்மளுடைய இரவின் தலாட்டுகள் பேஜ்க்கு வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றியோ, இல்லை புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்போ அந்த மாதிரி என்ன தேவைனாலும் நீங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியாக இருப்போன்றது நம்புகிறோம். உங்களுக்கு நாங்கள் அந்த ஷியூரிட்டி தாரோம். ஸோ அதே மாதிரி அக்கமடேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது மார்க்கெட் பிளேஸ் தான். மார்க்கெட் பிளேஸில் வந்து நிறைய சீப்பான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெருசாக அங்கேருந்து வரவங்களுக்கு இங்கே மணி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் எடுத்தோன்னே ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களாக எல்லா எக்ஸ்பென்ஸையும் மேனேஜ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் சீப்பான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்க்கெட் பிளேஸில் இருக்கட்டும். அதுக்கடுத்து நீங்கள் போக வேண்டிய ஆப்ஸ் என்னென்னா,
ஃப்ளாட்மேட்ஸ் பாருங்கள், டொமைன் பாருங்கள், ரெண்டட் ஆப்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஆப்லலாம் வந்து நம்ம புதுசாக ஒரு வீடு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஆப்லலாம் ஏற்கனவே வீடு இருந்து அங்கே யாராச்சும் ஒரு ஆள் தேவை, ஒரு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை, இங்கே நமக்கு எப்படின்னா நமக்கு வீடு தேவை எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹவுஸ்மேட் தேவைன்றதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு சூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வீடு தேடுறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் ஃப்ளாட்மேட்ஸ் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே வந்து வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஃப்ளாட்மேட்ஸ் ஆப்பில் நீங்கள் உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வீடு வந்து வேணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃப்ளாட்மேட்ஸில், ஈதர் ஐ நீட் அ ஃப்ளாட்மேட் ஆர் ஐ நீட் அ ஹவுஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வீடு எடுத்துட்டீங்க உங்களுக்கு ஃப்ளாட்மேட் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளாட்மேட் வேணுன்ற ஆப்ஷன் படி போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ளாட்மேட்டு வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க, அதாவது நீங்கள் தான் வந்து வீடு வேணும் அப்படின்றதுனா ஐ நீட் அ ஹவுஸ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ சமீபத்தில் நான் வந்து ஃப்ளாட்மேட்ஸ் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து வீடு எடுத்தேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடு எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன், ரியல் எஸ்டேட், ரெண்ட், இந்த மூணு ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் தான். ஏன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படியும் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் செட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்த பிறகு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வீடு பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஆப் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்த உடனே உங்களுடைய யூனியில் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லோரும் அங்கேருந்து வந்தால் ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறோமோ இல்லை வேறு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கிறோமோ வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம பிடிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு தமிழ் ஃப்ரெண்டை கண்டிப்பாக பிடிப்போம். ஸோ அப்படி நீங்கள் தேடி வர ஃப்ரெண்ட்கிட்ட வந்து நீங்கள் நம்மளுடைய யுனியில் ஏதாச்சும் இப்போ ஆர்எம்ஐடியிலலாம் வந்து ஆர்எம்ஐடி தமிழ் அசோசியேஷன் இருக்குது, டீக்கின்ல இருக்குது டீக்கின் தமிழ் அசோசியேஷன். ஸோ அந்த மாதிரி எல்லா யூனிலையுமே வந்து தமிழ் அசோசியேஷன்ஸ் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இப்போ நடக்க போகிற ஈவெண்ட்ஸ், அதுக்கடுத்து வேறு யாருக்காச்சும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆச்சு, ஸோ யாருக்காச்சும் டிக்கெட் வேணும்னா, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா அது வந்து நீங்கள் இந்த குரூப்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க்கிங், கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது ஒன்று, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்று. ஏன்னா அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு வந்து என்ன சரி தேவை இருந்தால் அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து கம்யூனிட்டி குரூப்ஸ்லையும் உங்களுடைய யூனியில் உள்ள யூத் கலெக்ஷன்ஸ் குரூப்லையும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் குரூப்லையும் ஆரம்ஐடினா ஆரம்ஐடி குரூப்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, புதுசாக தனியாக வர ஒருத்தவங்களுக்கு அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக வீடு தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் மெல்பர்ன் வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து வீடு ஒன்று தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸ் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் பிளேஸில் தான் நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சீக்கிரமாக. அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ளாட்மேட்ஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு ஆளாக தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு காசு கூட வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது உங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தனி வீட்டில் ப்ரைவேட்டாக இருக்கணுன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா obviously you can go to real estate app first பாருங்க, அதுக்கடுத்து டொமைன் பாருங்க, and then rent app பாருங்க. இந்த மூணு ஆப்ஸ் இருந்தாலே நீங்கள் வீடு எடுக்கிறது ஈஸி. ஸோ எடுத்துடலாம், அவ்வளோதான், நமக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் என்ன மாதிரி, அதுக்கு வந்து என்னென்ன அட்வைஸ் அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்தபடியாக மெல்பர்னில் வந்து ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம அங்கேருந்து வரவங்க நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கும், கடமைகள் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி யூத்துன்ற இந்த பருவத்தில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வேண்டியும் இருக்கும். அந்த வகையில் நமக்கு அப்டேட்டடாக அடுத்து வரப்போகிற ஒரு மேஜரான ஈவெண்ட் என்னென்னா நம்மளுடைய ஓணம் செலப்ரேஷன் 2026. ஸோ நிறைய இடங்களில் நிறைய கம்யூனிட்டிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்கவுங்களுடைய ஓணம் செலப்ரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி ஓணம் வந்து சார்ஜட் டிக்கெட்டோட உள்ள ஒரு செலப்ரேஷன் தான். ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து எல்லா டிக்கெட்டுமே சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டே வருது. ஹை டிமாண்டில் இருக்குது இந்த ஓணம் செலப்ரேஷன் டிக்கெட்ஸ் வந்து. ஸோ எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்த ஓணம் செலப்ரேஷன்ஸ்லாம் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய யுனியில் வந்து ஓணம் செலப்ரேட் பண்ணுறது நல்லது. அது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு நிறைய யங் பீப்புள் உங்களை மாதிரியே நிறைய யூத்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டு டிக்கெட் எடுத்து கொடுறா அப்படின்னு கேளுங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஓணம் செலப்ரேஷன் எங்கெங்கே நடக்குதுன்னா 15th August 10:30 4 PM காலையில் 10:30 ஈவினிங் 4 PM வரைக்கும் க்ரீன்வேலில் இருக்க கால் காலேஜ் ஸ்டேடியமில் வந்து நடக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலி ஓணம் சத்யா வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே இருக்குங்க. கண்டிப்பாக ஓணம் செலப்ரேஷன்னா ஓணம் சத்யா இஸ் மஸ்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, சத்யா வந்து கம்பல்சரி இருக்கும். நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. என்ட கேரளா ஓணம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ க்ரீன்வேல் அண்ட் க்ரீன்வேலை சுற்றி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து மெல்பர்ன் மலையாளி அசோசியேஷனோட ஓணப்புலரி 2026. இது சாட்டர்டே 22 August 2026 காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் நடக்குது. லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் போயிருந்தேன். சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. நிறைய கிட்ஸ் வச்சு நிறைய டான்ஸு அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓணம் சத்யா வாஸ் அல்டிமேட். சீரியஸ்லி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் லாஸ்ட் இயர் தான் வந்து ஓணம் சத்யா ட்ரை பண்ணது. ஸோ இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ்பரோவில் இருக்க சர்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஹில். எல்லா வருஷமும் இங்கே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரும் நான் இங்கே தான் போயிருந்தேன். ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் வந்து ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் வந்து மலையாளி மென்டர்ஷிப் அசோசியேஷன் வந்து ஒரு 300 பெர்ஃபார்மர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் கதக்களியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய புது புது பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அங்கே பார்க்கலாம். லிட்ரலி நம்மளுடைய ஊர் திருவிழாவும் ஆனுவல் டேயும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. கண்டிப்பாக க்ரீன்ஸ்பரோ சுற்றி இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து KHSM ஓனம் 2026ன்றது இதுவும் அதே 22 August வந்து நடக்குது. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்ப்ரிங்வேல் சிட்டி ஹாலில் வந்து நடக்குது. ஸோ க்ரீன்ஸ்பரோ லேனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து MMA போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ஸ்ப்ரிங்வேல் சுற்றி இருந்தீங்கன்னா டேண்டினாங் லேனில் அப்போ நீங்கள் அங்கே போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ போயிட்டு வாங்க மறக்காமல். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை அவங்க வெப்சைட்லேயோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்றது தெரியும். டிக்கெட் இல்லாமல் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து கேரளா ஹிந்து சொசைட்டி மெல்பர்ன் வந்து இந்த இது நடத்துகிறாங்க KHSM வந்து. ஸோ ஸ்ப்ரிங்வேலை சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து MAVயோடைய ஓணம் 2026 கோல்டன் ஜூபிலியாம் அவங்களுக்கு இந்த வருஷம். இதுவும் ஸ்ப்ரிங்வேல் சிட்டி ஹாலில் நடக்குது. பட் ஆனால் 29th August சாட்டர்டே, அதாவது 22 வந்து KHSM, 29 வந்து MAV. ஸோ அவங்களுடைய கோல்டன் ஜூபிலி. ஸோ கண்டிப்பாக நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் இருக்கும். 10:00 9:00 ஈவினிங் வரைக்கும் நடக்குது. இந்த மலையாளி அசோசியேஷன் வந்து விக்டோரியாவுடைய 50th ஆனிவர்சரி செலப்ரேஷனை வந்து ஒரு ஹை எனர்ஜியோடையும் சத்யாவோடையும் வந்து செலிப்ரேட் பண்ண ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ இதான டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்லேயோ, ஸோ இப்போது அந்தந்த
எந்த வெப்சைட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் போய் புக் பண்ணது ஈஸி, ஏன்னா அங்கே மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ என்டெக் கேரளம் ஓனம் 15th August ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து ட்ரை புக்கிங்கிற லிங்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அதோட லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகுது. எம்எம்ஏயோடைய 22nd August உள்ள ஓனப்புலரி வந்து ஜஸ்ட் ஈஸி புக்குன்ற வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதுவும் கூகுளில் இருக்குது. அதே மாதிரி KHSM உடையது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து எம்ஏவியோடைய இந்த கோல்டன் ஜூபிலி ஈவெண்ட்டோடைய லிங்க்கும் கூகுளில் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து வந்து எம்எம்எஃப் உடைய மெல்பர்ன் ஓனம் செலிப்ரேஷன் இருக்குது. இது ஸ்ப்ரிங்வேல் டவுன் ஹால். இது வந்து சண்டே அன்னைக்கு நடக்குது, 11 மணி காலையில் இருந்து 30th August 2026. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவுடைய ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாகும் ஓணம் கேதரிங்க்கு. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ப்ரிங்வேல சுற்றி இருந்தீங்கன்னா. இதுக்கடுத்து வந்து நம்மளுடைய மில் பார்க்கில் சென்ட் ஃப்ரான்சிஸ் அசசி கம்யூனிட்டி ஹாலில் சண்டே 30th August அப்போ கேரளா ஃபெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலான இந்த ஃபுட்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இதுக்கடுத்து யுனி மெல்பர்னோடைய ஓணம் 2026 5th September அன்னைக்கு நடக்குது, டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. காலையில் 10 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும். இது எங்கன்னா பார்க்வேல் கேம்பஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனில் வந்து நடக்குது. இதுக்கடுத்து நம்மளுடைய RMIT யூனிவர்சிட்டியோடைய ஓணம் செலிப்ரேஷன் வந்து 29th August சாட்டர்டே அன்னைக்கு நடக்குது. நம்ம RMIT ஓணம் செலிப்ரேஷன் கொடியேற்றம்னு சொல்லி சொன்னாங்க. இதோடைய லொக்கேஷன் obviously now I'm very bad at remembering the prices, places, everything. So இது வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து டிக்கெட் முடிஞ்சு, ஏர்லி பேர்ட் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் முடிஞ்சு, இப்போ வந்து செகண்ட் ரிலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இதை வந்து சீக்கிரமே புக் பண்ணுங்கள். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டே போகுது. சீக்கிரமாக ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் மெடல்ஸும் சரி, எல்லோரும் புக் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஓணம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீலை தரக்கூடிய ஒரு ஈவெண்ட் அல்லவா. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மக்களே, ஸ்டூடெண்ட்ஸே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னா நம்மளுடைய RMIT தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ இது வந்து மால்வன் டவுன் ஹாலில் வந்து நடக்குது. கண்டிப்பாக மறக்காமல் என்னையும் நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம், கண்டிப்பாக நானும் வரேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து செம்ம வைபாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமாக அவங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிவிட்டு RMIT மெல்பர்ன் ஓணம் செலிப்ரேஷனில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் வி ஹவ் காட் டைம் ஃபார் டுடே. இன்றைக்கான ஈவெண்ட்டில் நாம் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு வந்து சென்சஸ், அதுக்கப்புறம் அக்கமடேஷன், அதுக்கடுத்து ஓணம் செலிப்ரேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சென்சஸ் தான். எல்லோரும் மறக்காமல் உங்களுடைய சென்சஸை வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா இது இல்லாட்டி நமக்கு வந்து கண்டிப்பாக பெனால்ட்டிஸ் உண்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு பெனால்ட்டிஸ் கட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு எல்லோரும் சென்சஸ் வந்து முடிச்சுருங்க. ஸோ அக்கமடேஷன் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து நம்மளுடைய ஓணம் செலிப்ரேஷன் பற்றியும் பார்த்தோம். ஓணம் செலிப்ரேஷன் பற்றி வேறு எதுவும் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருந்தால் அடுத்த வாரம் அதை உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திர, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.